சைவுடை கிமிதி கிமிதி நால பழக்கே அம்மா பெவ கிருபிந்த கத சமகரான்னப காலை பந்தல தொட்டன கதா ஹரிம வினோத.